0: சொந்தம் புலரட்டை
1: உலக தங்கனை உலகத்தை
0: நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.